0: ஜமீம் மீரா ஒரே மதத்தம் எடுத்து
1: ஏரியா கோட் இலங்குனெங்கே அனு கிளாஸ் ரூம் கினெத்திகை அகினேத்தெங்கே பிக் செகி குபோர் இங் சபேத் மொல்யோத் அவர்னுத்தி
2: Baby, my lover boy.
3: You want to meet in class? Kunyo lugha sisi tool. Change your

0: நீர் வேண்டி வச்சாம அங்கே வேண்டியவோ தாப்பேன் யூனிசி வந்து என்ன லிம்போ நொக்குவோ டெனியில தேக்கோ லாசிச்சா தானே அவருக்கு சுப்பா முஸ்தேன்னு வச்சாமனு ஆவோனா அப்புறம் தான் வச்சாமா
1: கோங்கோயோ சாந்தி சான் ஆராம எங்கிச் ஜோய் என் மெத்கை பை பை கபிசம் பை பை கபிசம்
2: Конец на заметке.
1: Угу.
2: А вот по маму, ладно, что бы еще видала?
1: Ага.
2: Готовы мы благодарим за совет здорового. А вот и уже рассказали. Корон пейзаты. И три андрей тим. Это на веки. Я крыл на день, как мама. Мама Миша. Masabi kita tu pun jaga cina ni mai.
1: Nee.
2: Amat miru anak cina tu konggoi sama.
1: Konggoi misinga santai sana.
3: Ngom no tet no agim no tet tangalek on kengalal.
4: Nenek ibu mungkin jadi satu kolkansa. Netai HPV human papilloma virus. Cuita kau putih. Cai ibu ngalega apa ni? Kinam dage kuan anan muran kuan botulah. So faithfulness is key. In New Tokyo, county referrals, sub-county hospitals, about health centers, yeah. In Kenya, Musima, KIA, the two tests, civil examination, with acetic acid. Civilly, she had tobacco cancer, go free. Free, no mami, gachi.
3: Nito, go into the two tap on Kengalal. We boon Tabitha Rutich and Killa Jumapili. Kongete site agenge, nebobos calling. Ago site angwan, nebobin boy. KMO FM. Song of the Hour.